0: லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல பெறுவோம் ஜாக்பாட். பிறகு இந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவோண்டா.
1: ஐ ஐ நோட்டு கட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரே நாடு நெட்டிஞ்சு சீரிப்பாயனல்ல.
2: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.

0: Home 92.2 FM. Home is a feeling.
1: கண்ணதி கடகணமுண்டத்தி பரலின் கட்டு ஜலஜ

You're listening to Home 92.2 FM. Home is a feeling. இது மனுஷரே கறக்கும் தளிகள்.